0: i dore ni mamie iriteligie kaashtak u mihi katate ama dahar edahalini bindu bindu daham mihir hadpina meru sore karai dorin dor patruwa pahan karana hadamandale kan kalu rasa gangule ஓ ஏ வினக்ரத்னவ ஒப்ப திமுத்து ரேடியோவ
1: மீலங்கட ஷுத்தோ அந்தோனி முனிதுங்கே யாஷ்யாவட ஒபட சவந்திய ஹக
2: ஆஷ்சரியமத் வூ பிராதிஹாரிய சிதுகரன்னானினி இதா பல சம்பன்ன வூ ஷுதவு அந்தோனி முனிந்திரேனி ஒப வஹன்சேகே மத்யஸ்த கமிங் வேரதி மதவலின் ஏதிவன சியலு விபத் துருவன்னேய ஹதிசி மரணே ஆரக்ஷா கரனு லபன்னேய யக்ஷயாகே சியலு மாயம் வலின் கலவா கனு லபன்னேய சொரா கனு லெபுவாவூத நெதிவே கியாவூத சியல்ல நெவத ஐதி கருவன் வெதட புதுமாகார லெஸ லங்காகர தெனு லபன்னேய ஹர்தயாங்கம பிரேமேந்த ஸ்தீர விஸ்வாசேந்த அத தின மம ஒபகே சரண பிஹிட இல்லா சிதீமட பெமினியமி லக்ஷ சங்க்யாத விஸ்வாசகேன் தம தமன்கே நெதிவு தேவல் ஒப வஹன்சேகே மத்யஸ்த கமின் ஆபசு லபாகத் பவ மம விஸ்வாச கரமி மாசந்தகேன் ஏத் வீ திபென